தாத்துன்ன கத்தெத்த தாதின் தகாந்தாதி தாந்தாதி காந்தாதி தாதாதி கிட்டக்கு தாகின்ன தாத்துன்ன கத்தெத்த தாதின் தகாந்தாதி தா காந்தாதி தா காந்தாதி தாதாதி கிட்டக்கு தாகின்ன தாத்துன்ன கத்தெத்த தாதின் தகாந்தாதி தா காந்தாதி தா காந்தாதி தா